0: இந்தியா தா டாப் ஸ்டோரி.
1: ஈரானின் அமெரிக்காவிட அணுத்துரு அங்கவீமாக் அமெரிக்காவ சாம கிவிசும உள்ளங்கனே கலோத் பிரதிச்சார தக்வீமட்ட சூதானம் பவட்ட ஈரானே அணுத்துரு அங்கவா திபினவா. ஈரானே ஜாத்திக ஆரக்ஷக கவுன்சிலே நிவேதனே கலே சாம கிவிசும உள்ளங்கனே கலோத் ஈட்ட பிரதிச்சார தக்வீம சதா பெரசிட்ட சூதானம் கிராத்தி செலஸ்மக் கிரியாத்மக கிரண பவாய். ஈரான ஜனதாவகே சம்பூர்ண ஐதிவாசிகம் யதாதத்துவேட்ட பத்துரத்திக் சிய கட்டியத்து நத்தர நொக்கரண பவது எம கவுன்சிலே பிரகாஷ கலா. மேத்தர அமெரிக்கானு உபஜனாதிபதி ஜே டி பேன்ஸ்கே சுவிட்சர்லாந்த நில சஞ்சாரிய தாவகாலிக அத்திட்டுவா திபினவா. ஒஹு சுவிட்சர்லாந்தே பலா பிட்டத்வையாமட்ட நியமித்தவதி புனே ஈரானிய சமக பெவத்தியமிட்ட நியமித்த மீலங்க சாக்கச்சா வட்டிய சதாய். ஏத் இதிரி சாக்கச்சா சம்பந்த செலசும் தவமத் அவசன் கர நுமெத்தி பெவின் சா சாக்கச்சா சங்விதான கிரிமேதி ஹட்டகத் பிராயோகிக கெட்டரு ஹேத்துவென் உபஜனாதிபதி வராக சஞ்சாரிய தாவகாலிக அத்திட்டுவோ பவாய் தவல மந்திரே பெவசுவே. அவசோனயம் அவஸ்தாவக சுவிட்சர்லாந்தே பலா பிட்டத்தையாமட்ட அமெரிக்கானு தூத பிரிச சூதானமின் சிட்டின பவது தவல மந்திர பிரகாஷிக்கா கெரோலைன் லெவிட் பிரகாஷிக்கலா. அமெரிக்காவ சா ஈரானிய அத்தர தினஹெட்டக அவபோதத்தா கிபிசுமட்ட அமெரிக்கானு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சா ஈரான ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கேன் விசின் பசுகே தாஹத்வனதா அத்சன் தெபுவா.
2: அனுக்ரஹாய செமட்டு அத்துதுன் கமனட்டு ஜவயதுன் ரட்டட்டு பனதுன் திஸ் வசருக்கு விசிஷ்டத்வே அபிமானய பீப்பிள்ஸ் லீசிங் விஸ்வாசே பிரமுகயா.
3: அணுவட்டாய் தசம தெக்கன் அணுவட்டாய் தசம ஹத்தரன் சியதா.

0: ஓகே வாட் எவர் ஃபேமஸ் சுது கொச்சிக்கு தவல் ஷோ எக்க
1: யுகே வலிங் என்னவா
2: ஓதா அட் தி ரே சுது கொச்சி
1: இத்தாலியன் என்னவா
3: சா ஃபர்ஸ்ட் டைம் அபிட்ட ஹன்ன சீஸ்
1: இதகட கொரியா
4: சுது கொச்சி மணி சரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா எவகிமன்
0: துபாய் லோகெட்டும் ஏக்காய் சனக்கெலியாக் கமாய் சியதா ஹோட் அண்ட் ஸ்பைசி வித் சுது கொச்சி
1: சதி தவசல ஹவச திக்கட்டு
4: சுது கொச்சி மரு
1: துபாய் வில மஞ்சுல கோமத ஒய் மெசேஜ் கத் தம்மினே நே மே தவஸ்டிக்கே முக்குத முக்குத முக்குத தரா வேலாது மாத்தேக் மட நிகம் ஹேத்துனா ஏகாய் மங் அஹன்னே ආගිර නම් ඉන්නේ තරහ නැත්තම් මෙසේජ් එකක් දාන්න බලන්න. අයිටපු ගමන් ඇවිල්ලා මාත් එක්ක පොඩ්ඩක් රණ්ඩු කරලා යනවනේ නේද? මට ඉතින් මතක් වුණා. සද්දයක් නැත්තම් මොකද කියලා පොඩ්ඩක් හොයලා බලන්න ඕනේ කියලා හිතුණා. ඊළඟට දනුෂ්ක. ඔයා මෙසේජ් එකක් දාලා තිබ්බ සෑහෙන වෙලාවක ඉඳන්. ඒ වුණාට මට බැරි වුණා ඔයාට සාධාරණයක් කරන්න. දැන් තමයි සාධාරණේ කරන්න හදන්නේ. ඉතින් මොකද වෙන්නේ? කොමක් නෑ කියලා තියෙනවා. මම මොනව කළත් ඔයාට අවුලක් නෑ නේ. ඔයා ඉවසනවා නේ. මමට කලිනුත් කියලා තියෙනවා. කණේ පාරක් වුණත් කමක් නෑලු මන් දෙනවා නා. ඒක කියපු නිසාම මම දෙනවා ඔයාගේ කම්මුල හරහා. මයි කක්. ආදරේ යා. WhatsApp messages dala nam gam evapu nathi hituwak kare intai me kiyanne namai gamai evala tiyanne sinduwak onnan

சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலே எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்.